பாகன கொண்டரஹாய தாச மாச மாதா உதர ராக்கியா பஹர் லாகி மாயா பிராணி காஹி கா லோப லாகே ரத்ன ஜனம கோயா பூரப ஜனம கர்ம பூம ஜனாஹி போயா ரஹம் பார்கத் பிரத பயா ஹோனா ஜம் ஆய சோட்ட பக்கர தப காஹி ரோயா ஜீவன கீ ஆஸ கர ஜம நிஹார சாசா பாஜி கரி சம்சார கபீரா